0: தபாய் சுந்தகனுசா கிப்ஸ் FM 98.3 MHz your companion
1: கிப்ஸ் டைம் செக்
2: अहिले मध्याह्नको 12 बजेको छ
3: Keeps you cool
4: Keeps you alive
5: Keeps you entertained Keeps 98.3 FM your companion your companion your companion
6: Keeps FM 98.3 presents Pop Hour.